சுபுரு பரிவிப்பின் விராஸ் தங்க உஜா சாரு சாதுக சங்க பரிசன்னா சவத்யா கந்தர் பர்கா சானதின் லவிலா குட பாகி ஜப்யா பிரவசு நானிக் நவராத்தி சுபுரு சேவுக்கு மனசா புரி பை சாது பருத்தி நர்மல் மாதிராய் ஜானுக பிரமு யோதாய அரசிவத்தின் சதான ஹால் மந்தன் காடு முக ஜன பயா ஜன வரந்து பிரமுகயா இஷ்குன சரதா சா புரி ரவரஹியா சாத சங்க ஜுரி ஜஸ்கா சாத லியா மிலாய் நான் பக்தி நாம சமாய் சோகம் வேசராய ஜி காரணம் பண சுக வேசராய ஜி கியா ஜன சுக வேசராய ஜன சாப் கிஹ தியா சுக வேசராய ஜி ஜீவன ஜியா சுக வேசராய ஜி அகன் மகராக குர்ப